0: பக்தகரோ பிரவதீனகனீ நானக மங்கே நாம பிரசார
1: ஜஸ்ட் மகா சுக ஹுயே
0: அரஸ் பாவே பிர்லா கோயே
1: ஜாக்ஷா சே தந்த ஜந்திர பதானே
0: பூரன் ஒர்க் நஹி டோ